0: கடிச்சாம்
1: கொச்சுக்கு
0: தரை கடிச்சாம்
1: கொச்சுக்கு
0: தரை கடிச்சாம்
1: கொச்சுக்கு
0: யாரும் சூசி.

0: சா.
1: அரே எகிர் எகிரி துள்ளே நண்டா.
0: ஐல சா ஐல சா.
1: ஏ ஏடி லோல சேப லண்டா.
0: ஐல சா ஐல சா.
1: அரே எகிர் எகிரி துள்ளே நண்டா.
0: ஐல சா ஐல சா.
1: மீசமுன்ன